அர் அகமே கோத்திர பார் பிரமக மில சதுகுருலாக வசீட்டா தின் குரு பஜன சுகான ஹீயரே தின் ஆகே ஆன பரீட்டா மான்முக ஹீரா அத் கடோர ஹை தின் அந்தர்கார் கரீட்டா பிசீர் கோப தூத் பியாயே பிக் நிக்சே போல் புலீட்டா அர் பிரப் ஆன மிலாவோ குர் சாது காச கரட சதுமுக லீட்டா யா நான் குர் கேலாலே கொல்லே லாக சங்கத தருவா மீட்டா கௌடி பூர் பி மஹல்லா சௌதா ਹਰ ਅਰ ਸ੍ਰੀ ਹਮ ਵੇਤਿਆ ਪੂਰੇ ਗੁਰ ਕੇ ਆਗੇ ਸਤਿਗੁਰ ਦਾਤੇ ਨਾਮ ਦਿੜਾਇਆ ਮੁਖ ਮਸਤਕ ਪਾਸ ਸੁਭਾਗੇ ਆਰਾਮ ਗੁਰਮਤ ਹਰ ਲਿਵ ਲਾਗੇ ਰਖਾਓ ਧੜਕਾ ਰਮਈਆ ਰਮਤ ਰਾਮ ਰਾਏ ਗੁਰ ਸ਼ਬਦ ਗੁਰੂ ਲਿਵ ਲਾਗੇ ਹਉ ਮਨ ਤਨ ਦੇਵੋ ਕਾੜ ਗੁਰੂ ਕਹੋ ਮੇਰਾ ਭ੍ਰਮ ਪਉ ਗੁਰ ਬਚਨੀ ਭਾਗੇ ਅੰਧਿਆਰੇ ਦੀਪ ਕੇ ਆਣ ਜਲਾਏ ਗੁਰ ਗਿਆਨ ਗੁਰੂ ਲਿਵ ਲਾਗੇ ਆਗਿਆਨ ਅੰਧੇਰਾ ਬਿਨਸ ਬਿਨਾਸਿਓ ਕਰ ਵਸਤਲ ਹੀ ਮਨ ਜਾਗੇ ਸਾਕਤ ਬਦ ਕਮਾਇਆ ਤਾਰੀ ਤਿੰਨ ਜਮ ਜੋ ਹੁਣ ਲਾਗੇ ਹੁਣ ਸਤਿਗੁਰ ਆਗੇ ਸੀਸ ਨਾ ਬੇਤਿਆ ਕੋਈ ਆਵੇ ਜਾਏ ਅਪਾਗੇ ਹਮਰਾ ਬਿਨੋ ਸਰੂਪ ਠਾਕੁਰ ਹਮ ਸਰਨ ਪ੍ਰਭੂ ਹਰ ਮਾਂਗੇ ਜਨ ਨਾਨਕ ਕੀ ਲਜ ਪਾਦ ਗੁਰੂ ਹੈ ਸਿਰ ਬੇਤਿਓ ਸਤਿਗੁਰ ਆਗੇ ਗੌੜੀ ਪੂਰਬੀ ਮਹੱਲਾ ਚੌਥਾ ਆਮ ਅਹੰਕਾਰੀ ਅਹੰਕਾਰ ਗਿਆਨ

ஸ்ரீ ரங்கோதயால் மனோகர் பகத்த வச்சல பிரதாய பகத்த வச்சல புர்க பூரன் மனை சிந்தையா பாய தம் அந்த கூபத்தை உதார நாம நமசாய சோர் சித்த கண கந்தர்வ முன்ஜான் குண அன்க பகுதி காயா பீனவந்த நான கரோ கிருப்பா பார்பிரம் ஹரராயா கேத் மன பார்பிரம் பரமேஸ்வர் சர்வகலா ஜனதாரி கருணாமய சம்ரத் சுவாமி காட் காட் பிராண அதாரி பிராண மனத்தன் ஜி தாத்தா பேயந்த அகம் அப்பாரோ சரணயோக சம்ரத் மோகன் சர்வதுக் பேதாரோ ரோக சோக தவ துக் பின்ச ஜப்த நாம் முராரி பீனவந்த நானக கரோ கிருப்பா சம்ரத் சப் கல்தாரி குண காவோ மனா அச்சுத் அவநாசி தவ்தே ஊஜ தயாலா பேசம் பரதேவன் கௌ ஏக சர்வ கரே பிரதபாலா பிரதபால மகா தயால தானா தயா தாரே சப் கிச கால் கண்டக லோ மோ நாச ஜீ ஜாக்கே பிரபச ஓ பிரசன்ன தேவா சபல சேவா பை பூர்ண காலா பீனவந்த நான் கிஷ புன்னி ஜப்த தீன தயாலா கௌடி மொஹல்லா பஞ்சவா சோன் சகியே மில் உதம கரேகா மனாயலே ஹர் கந்த மான் தியாகர் பகத் ஠கௌரி மோஹ சாது மந்த சகி வசையாயா பிற சோட் ந ஜாய் ஹே ரீத் பலி பகவந்த நான்க ஜரா மரண பய நர்க நிவார புனீத் கரேத் ஜந்த சுன் சகியே ஏ பரி பேனந்தி யோ மத்தாத் பகாயே சய சுபாய உபாத ரயத் ஹோய கீத கோவிந்த காயே கல் கலேஷ் மிட்டே பிரம்நாச மன் சிந்தையா பல பாயிய பார்பரம் பூர்ண பரமேஸ்வர் நானக் நாம் தே ஆயிய சகி இஷ் கரி நித் சுக் மனாய் பிரமேரி ஆஸ் புஜாய சரண பியாசி தர்ச பைராகன் பேக்கோ தான் சபாய போஜ லவ் ஹர் சந்த ஜனா சங்க சம்ரித் புருக் மிலாய நானக் தின் மிலையா சுர்ஜன சுகதாத்தா சேவட் பாகி மாய சகி நால் வசா அப்பனை நா பியார மேரா மர்த்தன் ஹர் சங் ஹிலையா சுன் சகியே மெரி நீந்த பலி மை அப்பனடா பிர மிலையா பிரம் கோயோ சாந்த் சஹ சுவாமி பிரகாச பயா கௌல் கிளையா வர பாயா பிரம் அந்தரஜாமி நானக சுஹாக நா டலையா ஏக்க ஓங்கார் சத்குர் பிரசாத் கௌடி பாமன் அக்ரி மொஹல்லா பஞ்சவா ஸ்லோக குருதேவ் மாதா குருதேவ் பிதா குருதேவ் சுவாமி பரமேஸ்வரா குருதேவ் சக அகயான பஞ்சன் குருதேவ் பந்தப் சகோதரா குருதேவ் தத்த ஹர நாம் உபதேச குருதேவ் மந்த் நரோதரா குருதேவ் சாந்த் சத்புத மூர்த் குருதேவ் பாரஸ் பர்ஸ் பரா குருதேவ் தீரத் அமிர்த சரோவர் குரு ஜான் மஜ்ஜன் அபரம்பரா குருதேவ் கர்த்தா சாப்பாப் ஹர்த்தா குருதேவ் பத்த புவித் கரா குருதேவ் ஆத் ஜுகாத் ஜோ ஜுக் குருதேவ் மந்த் ஹர் ஜப் உதரா குருதேவ் சங்கத் பிரமேல் கர் கிருப்பா ஹம் மூட் பாபி ஜித் லக்தரா குருதேவ் சத்குரு பார் பிரம் பரமேஸ்வர் குருதேவ் நானக்